Golden Voice. சதக்க பூர்ண குவல்லுதலி வம்ச கதாவே தசக்க துணக்க அபிமானே நவ்ய ரேடியோ ரியலிட்டி லக்கண்ட

0: ஓட்டுஷீல் ஆக்டிவ் பிளஸ்
1: செப்டம்பர் 10 ஆனந்த மைத்ரி மத்திய மகாவித்யாலய ரத்னபுர சந்தானய கிளீன் ஸ்ரீலங்கா லேகம் காரியாலயம் ஸ்ரீலங்கா போலீஸ் சமக அத்தியாபன அமாத்தியாசிய பூர்ண மாத்தியமிதிவர
2: சுவாதீன ரூபவாகினி மாத்தியாலய FM 93.5 FM 93.7 லாகான ரேடியோ ITN

0: எவினியும் டிரைவ் ஆகினா தெரியும் அபி ஆகின இன்னும் கீழ மெசேஜ் கண்ண கூட காயினும் அபி போஸ்டல் கமெண்ட் கண்ணா இன்னும் இத்த கூட அபிட வாட் கரனா
1: இன்னவா
0: ஹவுது வாட் கரனாகே முகத்து வாட் கரனாகே
1: சிவனாதிரி
0: மாஸ் பாபியுல ரேடியோ ப்ரோக்ராம் கப்பல் எக்க விதியட்ட
1: ரைட்
0: அப்படி என்னவா செலக்ட் எல்லாம் தியனம் ஐ திங்க் ஆட் தேங்க அப்படி நாமினேட் எல்லாம் தியன்னே திங்க விசி எக்வின் தமிழ் மாசே தியனா மேக்கே சம்மான ராத்திரிய
1: திண்மே
0: சம்மான ராத்திரியேதி சம்மான உலையிலேதி அப்படி என்னவா அப்படி போல இனி ப்ரோக்ராம் மேக்கிட்ட ஆதரே கண்ணவடா அண்ண வாட புலுவாங்க அப்படி போட்ட
1: காக்கு
0: தீனி புஞ்சுதாயி மிக லொக்குவாட ஹிதான்னு மிக லொக்குவாட அபி கிவாட்
1: மிக லொக்குவாட கியான்னு வாட தேரென்ன
0: தேரென்ன லொக்குவாட காண்ணுப்பா மேக ஹரி சரளவ காண கலபல வேண்ணுப்பா ரேடியோ ப்ரோக்ராம் கபல் எனக்கு போட்டோ எக்காக தியன லக்கண்ட ஈவினிங் டிரைவ் கேலா அப்படி என்ன நம்ம தேக்க தேக்க தியன தனக் தியன வாட் நவ் கேலா அன்னை எத்தனையும் வாட் கரான்னு ஒயாட புலுவாங்க இக்க கிளிக் கராட பாசே

0: புதுபான சித்தரிவன புதுபான
1: சத்தியாந்தே ராத்திரி சுமதுர தர்ம தேசனைய சினசுராதா ராத்திரி நவேட்ட.

சமய சூத்திர தீஷ்ணாவ மகா காருணிக புதுரஜானன் வகன்சே விசின் லோக சத்வயா வெத அனுகம்பாவின் தேசனா கரண லத ஆரக்ஷக பரித்ராண தேசனா அதரின் மகா சமய சூத்திர தேசனாவ அதி விசேஷ வூவகி தாரகா சமூகய பிரிவரா பெபலின பூர்ண சந்திராசே எதா கபில வஸ்து நகராசன்னே மகா வனபித ஏகாலோக கரமினி சமஸ்த மகா விஸ்வதலேம புத்தாஞ்ஞா சத்ரேட ஹசு கரமின் பவத்மன லத மே தேசனா விசேஷேன்ம சஜாயனா கிரின்னே சம்யக் திருஷ்டிக தேவி தேவதாம் வான்சேலாகி எல்ம பெல்மஹா ஆசீர்வாதே அபேக்ஷாவினி எதா புதுரஜானன் வஹன்சேகே ஸ்ரீபாத மூலேஹி கௌரவாபிவாதன பூர்வகவ தச தசக சக்ராவாட்டயன் சித சபமினி மகானுபாவ சம்பன்ன திவ்ய கணயா புதுரதுன் சரண கிய யம் பிம்பதிக் வீணம் ஏ அய கிசிதா அபாயகாமி வன்னி நெட்டய கியமின் புத்த பிரமுக ஸ்ராவக சங்க ரத்னயட ஸ்வகீய அத்யந்த கௌரவய புதகலஹ மே வனாஹி விஸ்வகத திவ்ய சக்தீன் ஏகராஷி கரமின் ஜீவிதேட எலமென சகலாந்தராய துருகுட சித சாந்திய செலசீமேலா மகோபகாரி வன பரித்ராண தர்மயகி சியலு தெவியன்கே ஆசீர்வாதிய பினிச ஏ மகானுபாவ சம்பன்ன மகா சமய சூத்ரய செதஹே சிதின் சஞ்ஞானிய கருண் லபன்னே பூஜ்ய கணி குமுரே சாந்த சுவாமின் வகன்ஸ்.